தெத்தா கக்க தெட்டு தெத்தா கத்த தா துண்ணா கருத்துக்கு தா தெரி கருத்துக்கு தெரி கருத்துக்கு தா தெரி தெட்டு தெட்டு தாக தெட்டு கருதா தெட்டு தாக தெட்டு கருதா தெட்டு தாக தெட்டு காது கின்ன நாக கத்தெட்ட கத்தாக தெட்டு கா தெரி கருத்துக்கு தாக தெட்டு தா தா தெரிக்கிறதுக்கு தா தெரிக்கிறது தா கத்ததா தெரிக்கிறதுக்கு தா தெரிக்கிறது தா கத்ததா தெரிக்கிறதுக்கு தா தெரிக்கிறது தா கத்ததா தெரிக்கிறதுக்கு தா தெரிக்கிறது தா கத்ததா தெரிக்கிறதுக்கு தா தெரிக்கிறது தா கத்ததா தெரிக்கிறதுக்கு தா தெரிக்கிறது தா கத்ததா தெரிக்கிறதுக்கு தா தெரிக்கிறது